0: கூச்சிப்பூடிக்கே ஜீவனாடினை
1: தாக்கிணம் தக்கிண ஜேக்கிணம் தக்கிண தனக்கிணம் தக்கிண தக்க ஜனுதாம்.